தட்டுக்குதான் தின்னா தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான் தட்டுக்குதான